0: Welcome back. My name is Reet Kaur Sahni, and you're watching The Breakfast Show only on NDTV, where we'll be back with some breaking news coming in. Let's take you through it. An important update coming in, especially from Tamil Nadu at the Savo. We're learning an important update that former BJP leader Anna Malai, and remember the founder of We the Leaders, K. Anna Malai, has now tacitly slammed the film Toxic. He calls depicting women in bad light. That's what he's gone on to say. He slammed actor Yash's film, The Toxic. Remember, this film is directed by Geetu Mohandas, and the film stars Nayanthara as well as Yash. Now, the film, remember, has already crossed about 100 crores at the box office, and the Toxic team is yet to respond to what Anna Malai has said. But the latest update that we're tracking this hour is the fact that former BJP leader and founder of We the Leaders, K. Anna Malai, has now come out and slammed Toxic. He has said that the movie depicts women in bad light. Let's also listen into the reactions coming in on this.
1: 104 கோடி ஃபர்ஸ்ட் டே வசூல் பண்ணிருக்க, 104 கோடி நேத்து ரிலீஸ் ஆன படம். அந்த படத்துக்கு பேரே பாத்தீங்கன்னா, நம்ம டாக்ஸிக்கா பல விஷயத்தை பேசுறோம், அந்த மாதிரி படத்தினுடைய பேர் இருக்கு. அப்பதான் நான் பார்த்தேன், இன்னைக்கு படத்திலேயே பெண்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி அது முதல் நாள்ல 104 கோடி வசூல் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு நாளும் நம்ம குழந்தைகளை பார்க்க வச்சு, மாணவ செல்வங்களை பார்க்க வச்சா ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு எங்க நடக்கும் இந்த நாட்டில்? நாம் எல்லாம் ஊர் ஊரா கல்லூரி கல்லூரியா போய் பெண்கள் பாதுகாப்பை பத்தி தொண்டை தனியை கத்தி நாம பேசுறோம். ஆனா ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சென்சார்லையும் கிளியர் பண்றாங்க, தியேட்டருக்கு கொண்டு வர்றாங்க, அந்த படத்துல பெண்களுக்குரிய உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்படவில்லை. எனக்கு அவ்வளவு விஷயங்கள் படத்தில் நடக்குது, அதனால அந்த தாக்கமும் உங்க மேல இருக்கு. ஆனாலும் நான் உங்களிடம் அன்போடு வேண்டிக் கொள்வது, ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜென்ரேஷன். ஏன்னா நீங்க எல்லாமே ஜென்சியா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் அ பவுண்டரின்னு. உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் அ பவுண்டரி பிட்வீன் அ பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல், உங்களுக்கு தெரியும். அதனால இந்த தலைமுறையில இதை பத்தி நான் அதிகம் பேசாம உங்களை சிந்திக்க மட்டும் நான் விட்டுறேன். எங்கிட்ட சொல்யூஷன் எதுவும் கிடையாது.
0: Well, we have social activist Ms. Brinda D.K. joining us live on the broadcast to give us a reaction. Ma'am, this is quite an important comment and allegation that's been leveled by Anna Malai, where he says that the film Animal, in fact, my apologies, that he says that the film Toxic depicts women in a bad light. If you could just, you know, walk us through what you think of it.
2: I am just now in complete agreement.

0: 104 கோடி ஃபர்ஸ்ட் டே வசூல் பண்ணிருக்கு. 104 கோடி நேற்று ரிலீஸ் ஆன படம். அந்த படத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸிக்கா பல விஷயத்தை பேசுறோம், அந்த மாதிரி படத்தினுடைய பேர் இருக்கு. அப்பதான் நான் பார்த்தேன், இன்னைக்கு படத்திலேயே பெண்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி அது முதல் நாள்ல 104 கோடி வசூல் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு நாளும் நம்ம குழந்தைகளை பார்க்க வச்சு, மாணவ செல்வங்களை பார்க்க வச்சா ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு எங்க நடக்கும் இந்த நாட்டில்? நாம எல்லாம் ஊர் ஊரா கல்லூரி கல்லூரியா போய் பெண்கள் பாதுகாப்பை பத்தி தொண்டை தனியை கத்தி நாம பேசுறோம். ஆனா ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சென்சார்லையும் கிளியர் பண்றாங்க, தியேட்டருக்கு கொண்டு வர்றாங்க, அந்த படத்துல பெண்களுக்குரிய உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு அவ்வளவு விஷயங்கள் படத்தில் நடக்குது, அதனால அந்த தாக்கமும் உங்க மேல இருக்கு. ஆனாலும் நான் உங்களிடம் அன்போடு வேண்டிக் கொள்வது, ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜென்ரேஷன். ஏன்னா நீங்க எல்லாமே ஜென்சியா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் அ பவுண்டரின்னு. உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் அ பவுண்டரி பிட்வீன் அ பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல், உங்களுக்கு தெரியும். அதனால இந்த தலைமுறையில இதை பத்தி நான் அதிகம் பேசாம உங்களை சிந்திக்க மட்டும் நான் விட்டுறேன். ஏன்னா எங்கிட்ட சொல்யூஷன்
1: எதுவும் கிடையாது. Imagine having a movie called Toxic. So he, the director, the producer, the actors, all of them subscribe to toxicity. Where? In relationships? Between human beings? Violence is accepted? I mean, that is what the movie is subscribing for. And when Annamalai talks about responsible relationships, I think he is making a very, very important point today. In the entire genre of movies that are coming out and affecting young minds and old minds alike in a negative manner towards women, towards sexuality, towards dignity and respect to women and sex itself. Because the movie is implying that toxic, violent, aggressive sex is okay, and women can be treated as objects, and women can be treated as possessions, and women can be assaulted sexually. It's okay. That is toxic.
2: We have a reasonable democratic freedom. We all respect. But naming a movie Toxic itself and showing all the violent elements, some sort of violence is okay, but this is too much violence. If you have seen the trailers and all, you would understand. Too much violence. And also showing the woman, and like many people said, whenever a man and woman talks, it invariably enters in a physical relationship. So is it not taking it too far is a natural question anybody will ask. And, you know, how can there be acceptance for these kind of movies is definitely a question. Yes, times have changed. We can argue like that. But at the same point of time, is it not stretching too far is a very valid question that's raised by Annamalai. I think we as a civil society should debate about it. I know, what are the levels of violence that are acceptable? What are the levels of depiction of movies that are acceptable? Because in sometimes it will come to the OTT. It will come in, you know, all the other forms. Our children are going to see it.
3: The Marathi language rule in the state of Maharashtra has triggered a fresh political showdown. Chief Minister Devendra Fadnavis has given auto and taxi drivers another year to learn functional Marathi, saying no action will be taken against them during this period. But the opposition is hitting back. UBT Sena MP Arvind Sawant says Mumbai is home to people from across India, asking whether they can simply be thrown out of their homes. He has accused the BJP of using the language issue to spread hate and gain political mileage. The one-year extension may ease the pressure on drivers, but the political fight over Marathi is far from over.
4: ऑटो चालक और रिक्शा चालक और हमारे टैक्सी चालक संगठना के लोग मुझे मिले. उन्होंने पहले तो इस बात का समर्थन किया है कि मुंबई में काम चलाओ मराठी उनको सीखनी चाहिए, वो सब सीखना चाहते हैं, उनका पूरा उसको समर्थन है. लेकिन साथ साथ उन्होंने ये कहा कि अलग अलग उम्र के लोग इस व्यवसाय में हैं, कई लोगों ने पढ़ाई बहुत पहले छोड़ दी है, इसलिए इतने कम समय में इसको सीखना उनके लिए कठिन है. उन्होंने एक बहुत बृहद प्लान तैयार किया है काम चलाओ मराठी सिखाने का, और उन्होंने ये मांग की कि इसके लिए एक साल का समय उनको दिया जाए. राज्य सरकार ने उनकी बात को माना है, एक साल का समय उनको दिया जा रहा है. इस एक साल में कोई कार्रवाई नहीं की जाएगी.
5: जो मराठी भाषा सिखाने के लिए कई लोगों को इकट्ठा किया था, उसमें लेखक भी थे.